கத்தினாயத்தியாருக்கு தென்னையானோத்தி தென்னையானோத்தி துகு இத்தி தாங்க கியாக்கு நடைட யக்கு தானே கிமி ஹான கஹரமே தஹி கித்தே துகு இத்தி தாங்க கியாக்கு இரோத்தோ இத்தே அரோஹ நைடா மாத்தௌத்த கொத்தி அமாஹக்கி E tuku ana i tō mātou taonga ki a koe, te ariki nui, i roto i te aroha. Ka tukuna atu ki a koe, he kete, he kete aroha. Ka tukuna ki a koe i tēnei wā. Nā reira e taku ariki nui, anei rā mātou, te kotahi a māhaki. E tukuna ana i tēnei taonga ki a koe, ka te kimi au i taku hua. Anei a rāpiata, e haere atu ana, kia koe ki te tuku i tēnei taonga. Kā tira, ko Enid, ko ngā kai hautu, o ngā kapa, a te wai hīrere, a waka huia, e kawe ana i tēnei tohu aroha, kia koe, e taku ariki nui, whakamoimiti ana mātou, ki te atua, kia uhia ona manaakitanga ki a koe, kia pakiri ai koe i roto i o mahi, mo tō iwi Māori, e mihi atu ana ki a koe. Nā reira, e te ariki nui, anei anō te koha o te aroha ki a koe, o ti rā, i tēnei rā, hare ake nei.